0: வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலிகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினை ஒட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் ஐயா அஸ்வின் அவர்கள்.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மழாநாதிபிரான் திருப்பாணாழ்வார் அருளிய 10 பாசுரங்கள் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகும் இத்தலைப்பானது நல்ல தலைப்பாக இருக்கிறது. இது 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் அருளி செய்த 10 அற்புதமான பாசுரங்களை கொண்ட பிரபந்தம். திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் திருமேனி அழகை அனுபவித்து அருளியதே அமலநாதிபிரான். இந்த 10 பாசுரங்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆழ்வார் பெருமானின் திருமேனியை திருவடியில் தொடங்கி படிப்படியாக மேலே சென்று திருமுடி வரை அனுபவிக்கிறார். இது வெறும் உடல் அழகை வர்ணிப்பது அல்ல. ஒவ்வொரு திருமேனியும் உறுப்பிலும் பெருமானுடைய அருள், கருணை, காப்பு, பரத்துவம் ஆகியவற்றை ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வாரின் பெருமை. திருப்பாணாழ்வார் அரங்கனை தவிர வேறு எதையும் விரும்பாதவர். அவருடைய உள்ளமும் கண்களும் சிந்தனையும் அனைத்து அரங்கனிடமே இருந்தன. ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அர்ச்சகர் லோக சரங்க முனிவர் காவேரி நதியிலிருந்து திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார். அப்போது திருப்பாணாழ்வார் அரங்கனை நினைத்து காவேரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அர்ச்சகருக்கு வழி தேவைப்பட்டால் ஆழ்வாரை விலகிச் செல்லுமாறு கூறினார். ஆனால் அரங்கனுடைய தியானத்தில் இருந்ததால் அவர் கவனிக்கவில்லை. பின்னர் நடந்த நிகழ்வுகள் மூலம் அரங்கன் தானே திருப்பாணாழ்வாரை தன் சன்னதிக்கு அழைத்ததாக வைணவ மரபு கூறுகிறது. அரங்கனை நேரில் தரிசித்த அந்த தருணமே அமலநாதிபிரான் என்ற 10 பாசுரங்களுக்காக வெளிப்பட்ட முதல் பாசுரம் திருவடிகள். ஆழ்வார் முதலில் பெருமானுடைய திருவடிகளை

தரிசிக்கிறார். அமலனாதி பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று தொடங்கிறார். அமலன் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன். ஆதிபிரான் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருள். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று கூறுவதன் மூலம் தன்னை பெருமானுடைய அடியார்களின் அடியாராக ஆக்க வேண்டும் என்ற தனது பணிவை வெளிப்படுத்துகிறார். பின்னர் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதோ என்று கூறுகிறார். அரங்கனுடைய தாமரை போன்ற திருவடிகள் தன் கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன என்கிறார். இது மிகவும் அழகான பக்தி அனுபவம். பெருமானுடைய திருவடிகளை ஒருபோதும் ஒரு முறையாவது கண்டுவிட்டால் அந்த காட்சி மனதை விட்டு அகலாது. இரண்டாவது பாசுரம் திருவயிறு. அடுத்த பாசுரங்களில் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனியின் அழகையை மேல் நோக்கி அனுபவிக்கிறார். அரங்கனுடைய திருமேனி கருமேகத்தை போன்ற அழகனுடன் விளங்குகிறது. அந்த திருமேனியை பார்க்கும்போது உலகின் அழகுகள் அனைத்தும் சிறியதாக தோன்றுகின்றன. பெருமானுடைய வயிற்றில் எண்ணற்ற உலகங்கள் அடங்கியுள்ளன என்ற தத்துவத்தையும் நாம் நினைவு கூறலாம். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அரங்கன். அவனிடமிருந்தே உலகம் தோன்றுகின்றது, அவனிடமிருந்தே உலகம் நிலைக்கின்றது. மூன்றாவது பாசுரம் திருநபி. அடுத்த ஆழ்வார் பெருமானுடைய திருநாபியை அனுபவிக்கிறார். பெருமானுடைய நாபி தாமரையில் இருந்து பிரம்ம தோன்றினார் என்பது வைணவ சமயத்தின் முக்கியமான தத்துவம். எனவே அந்த திருநாபி படைப்பின் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒரு சிறிய தாமரை மலரில் இருந்து படைப்பின் தலைவனாக பிரம்மன் தோன்றுகிறார். இதன் மூலம் நாம் காணும் இந்த பெரிய பிரபஞ்சத்திற்கு ஒரு தெய்வீக ஆதாரம் இருக்கிறது என்பதை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். நான்காவது பாசுரம் திருமார்பு. அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருமார்பை அனுபவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதரின் திருமார்பில் திருமகள் மகாலட்சுமி எருந்து அருளி இருக்கிறார். இதனால் பெருமானுடைய திருமார்பு கருணையின் இருப்பிடமாக விளங்குகிறது. பெருமானிடம் சரணடைந்தவர்களுக்கு தாயாயினின் பரிந்துரையும் கருணையும் கிடைக்கும் என்ற வைணவ நம்பிக்கை இங்கு நினைவுக்கு வருகிறது. அரங்கனுடைய திருமார்பை நினைக்கும் போது நமக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஐந்தாம் பாசுரம் திருக்கைகள். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருக்கைகளையும் அவற்றில் விளங்கும் திவ்ய ஆயுதங்களையும் அனுபவிக்கிறார். பெருமானுடைய கைகளில் சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்கள் உள்ளன. சக்கரம் தீமையை அழிப்பதை குறிப்பிடுகிறது. சங்கு பக்தர்களுக்கு நம்பிக்கையும் அருளையும் அளிப்பதாக கருதப்படுகிறது. அந்த திருக்கைகள் பக்தர்கள் காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றன என்று உணர்த்துகிறது. எனவே அரங்கனுடைய திருக்கைகளில் நினைக்கும் பொழுது என்னை காப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆறாவது பாசுரம் திருமுகம். பின்னர் ஆழ்வார் பெருமானுடைய திருமுகத்தை நோக்குகிறார். அரங்கனுடைய திருமுகம் தாமரை மலரை போன்றது. அதில் கருணை நிறைந்த திருக்கண்கள், அதில் பக்தர்கள் இருக்கும் புன்னகை, அதில் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு. பெருமானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆழ்வாரின் மனம் முழுவதும் அந்த அழகில் கரைந்து விடுகிறது. இறைவனை பார்க்கும் போது எந்த உணர்வையை விட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வே பக்தனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. ஏழாவது பாசுரம் திருக்கண்கள். அரங்கனுடைய திருக்கண்கள் கருணையின் அடையாளமாக விளங்குகின்றன. அந்த கண்கள் தாமரை மலரை போன்றவை. அவை பக்தர்களை அன்புடன் நோக்குகின்றன. பெருமானுடைய திருக்கண்களில் ஒரு பார்வை கிடைத்தாலே போதும், வாழ்க்கையின் நம்பிக்கை பிறக்கும். ஆழ்வாருக்கு அந்த கண்களில் அதிலிருந்து

0: இருந்து தன் பார்வையை திருப்ப முடியவில்லை. எட்டாவது பாசுரம். திருவாய் அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருவாய் அனுபவிக்கிறார். அந்த திருவாய் பவளத்தை போன்ற சிவப்புடன் விளங்குகிறது. பெருமானுடைய திருவாய் வேதங்களின் ஆதாரமாகவும் அதே திருவாயிலிருந்து பகவத்கீதை உபதேசம் போன்ற தெய்வீக ஞானம் உலகிற்கு கிடைத்தது. அதனால் பெருமானுடைய திருவாய் அழகின் அடையாளம் மட்டுமல்ல ஞானத்தின் உற்றாகவும் விளங்குகிறது. ஒன்பதாவது பாசுரம். திருமுடி. இவ்வாறு திருவடியில் தொடங்கி ஆழ்வாரின் அனுபவம் இறுதியில் பெருமானுடைய திருமுடியை அடைகிறது. அரங்கனுடைய திருமுடி தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது. அந்த திருமுடி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கிய பரம்பொருளின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. திருவடியில் சரணாகதி செய்து தொடங்கி பயணம் திருமுடியில் பெருமானுடைய பரிபூரண மகிமையும் அனுபவிப்பதில் நிறைவு பெறுகிறது. பத்தாவது பாசுரம். பரிபூரண அனுபவம். பத்தாவது பாசுரத்தில் ஆழ்வாரின் அனுபவம் உச்சத்தை அடைகிறது. அரங்கனுடைய திருமேனியை முழுவதுமாக கண்ட பிறகு அவர் வேறு எதையும் விரும்பவில்லை. அவருடைய கண்கள் அரங்கனை பார்த்தன. அவருடைய மனம் அரங்கனை நினைத்தது. அவருடைய உள்ளம் அரங்கனிடம் சரணடைந்தது. இதுதான் அமலாதிபிரான் பாசுரங்களின் மிகப்பெரிய சிறப்பு. அமலாதிபிரான் நமக்கு சொல்லும் செய்தி, இந்த பத்து பாசுரங்களை நாம் ஆழமாக பார்த்தால் இது ஒரு திருமேனி வர்ணனை மட்டும் அல்ல என்பது புரிகிறது. இது ஒரு பக்தனின் ஆன்மீக பயணம். திருவடிகள் சரணாகதி, திருவயிறு பெருமானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், திருநாபி படைப்பின் ஆதாரம், திருமார்பு தாயாரின் கருணை, திருக்கைகள் பாதுகாப்பு, திருக்கண்கள் கருணை, திருவாய் ஞானமும் அருளும், திருமுடி பரிபூரணமான தெய்வீக மகிமை. இவ்வாறு ஒவ்வொரு திருமேனி உறுப்பையும் தியானிப்பதன் மூலம் பக்தன் படிப்படியாக இறைவனுடன் நெருக்கமான உறவை பெறுகிறான். நிறைவுரை. திருப்பானாழ்வார் அரங்கனுடைய திருவடிகளை பார்த்தபோது அந்த திருவடிகள் அவருடைய கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன. நாமும் நமது மனக்கண்களால் அந்த அரங்கனை பார்க்க முயற்சிக்க வேண்டும். காவேரி நடுவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் இன்றும் பக்தர்களை தன் திருக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் திருவடிகளை நினைப்போம். அவன் திருமார்பில் எழுந்தருளிருக்கும் தாயாரின் கருணையை நாடுவோம். அவனின் திருக்கண்களின் கடாச்சத்தை வேண்டுவோம். அவன் திருவாயின் அருளையும் ஞானத்தையும் பெறுவோம். இறுதியாக நம் மனம் முழுவதையும் அரங்கனுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். திருப்பானாழ்வாரின் இந்த அற்புதமான பத்து பாசுரங்களின் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கின்றன. உலகில் எத்தனை அழகுகளை நாம் பார்த்தாலும் அரங்கனுடைய திருமேனி அழகை அனுபவித்து உள்ளதற்கு அதைவிட உயர்ந்த அழகு வேறு இல்லை. அரங்கனுடைய திருவடிகளில் சரணடைந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் அருளும் கிடைக்கும். திருப்பானாழ்வார் அனுபவித்த அந்த அரங்க தரிசன ஆனந்தம் நமக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்க பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருப்பான் ஆழ்வார் அடிகளே சரணம். அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் பொன்னார் மலரடிகள் சரணம் சரணம். நன்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவா திருச்சிற்றம்பலம்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் ஐயா அஸ்வின் அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய திருமால் திருவருள் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் திருமாலை போற்றும் பக்தி பாடல்களை கேட்டு இருப்பீர்கள். நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இதோ திருமாலை போற்றும் குறையொன்றும் இல்லை என்னும் பாடல்.

முருகன் அடியார்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய கோவிந்தன் திருவிழா 2வது சனிக்கிழமை. நம்முடைய உள்ளூர் கலைஞர் தேவராஜ் முத்துசாமி குரலில் கோவிந்தனை போற்றும் இந்த பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம். மேலும் நீங்கள் எந்த ஒரு கோவிந்தனை போற்றும் பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 402-807-0 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

0: இன்றைய காலையில் நம்முடைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருந்த உரையை நாங்கள் திருப்பி அளிக்கின்றோம். உரையை ஆற்றுபவர் ஐயா அஸ்வின், ரிஷ்வோ சிவசுப்பிரமணியர் திரு கோவிலில் திருப்பணி ஆற்றுகின்ற ஐயா அஸ்வின் அவர்களுடைய உரையை நாங்கள் கேட்கலாம்.
1: அருள்மிகு ராமபிரான் மலரடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு அவதாரம் ராமர், தர்மம் நேர்மை மற்றும் சிறந்த கடமையின் உருவகம் என்பதாகும். இந்த தலைப்பு நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்தியா பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் இலக்கணத்திலும் தனக்கென ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றவர் ஸ்ரீ ராமபிரான். அவர் ஒரு மன்னராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த மகனாகவும் கணவனாகவும் சகோதரனாகவும் நண்பராகவும் தலைவராகவும் வாழ்ந்து காட்டியவர். அதனால் அவர் மரியாதை புருஷோத்தமன் என்று போற்றப்படுகிறார். இராமாயணம் என்பது வெறும் ஒரு பழங்கால கதை அல்ல. அது மனிதனின் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டும் ஒரு வாழ்க்கையை படமாகவும், அதில் ராமரின் வாழ்க்கை தர்மம் நேர்மை தியாகம் பொறுப்பு மற்றும் கடமை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறது. தர்மத்தின் உருவகம் ராமரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பண்பு தர்மம். தர்மம் என்றால் வெறும் மதச்சடங்கு என்று பொருள் அல்ல. ஒருவர் தன்னுடைய நிலையை பொறுப்பு மற்றும் சூழ்நிலைக்கேற்ப செய்ய வேண்டிய சரியான கடமையை செய்வதே தர்மம். ராமர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தர்மத்தை விட்டு விடவில்லை. அயோத்தி மன்னர் தசரதர் கையேக்கு அளித்த வாக்குறுதியின் காரணமாக ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ராமர் விரும்பியிருந்தால் அந்த முடிவை எதிர்த்திருக்கலாம். மக்களின் ஆதரவும் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் தந்தையின் வாக்கை மதித்தவர். அவர் அரச பதவியை விட தந்தையின் வாக்கையும் தர்மத்தையும் உயர்வாக கருதினார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் உரிமைகளை விட நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் முக்கியமானவை. சிறந்த மகன் ராமன் ஒரு சிறந்த மகனாகவும் விளங்கினார். தந்தையின் கட்டளையை மதித்ததோடு மட்டுமல்லாமல் தந்தனையின் மனவேதனையும் புரிந்து கொண்டார். தசரதர் தன் மகனை பிரிய விரும்பவில்லை. இருந்தாலும் கொடுத்த வாக்கை மீற முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. ராமர் தந்தையை குற்றம் சாட்டவில்லை, கையையும் வெறுப்பவில்லை. மாறாக அமைதியாக வனத்திற்கு சென்றார். இன்றைய வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகளுக்கே குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் ராமரின் வாழ்க்கை நமக்கு பொறுமையும் பெரியவர்களை மதிக்கும் பண்பையும் கற்றுத்தருகிறது. கடமையின் உருவகம் ராமரின் வாழ்க்கையின் மற்றொரு முக்கிய அம்சம் கடமை உணர்வு. ஒரு இளவரசராக இருந்தபோது அவர் மக்களுக்காக வாழ்ந்தார். வனவாசத்தில் இருந்தபோதும் தனது கடமையை மறக்கவில்லை. சீதையை ராவணன் கடத்தி சென்ற பொழுது அவர் மானம் உடைத்தாலும் முயற்சியை கைவிடவில்லை. சுக்கிரன் அனுமான் மற்றும் வானர படையினருடன் இணைந்து சீதையை தேடினார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், சிரமங்கள் நம்முடைய கடமையை நிறுத்துவதற்கான காரணமாக இருக்கக்கூடாது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரியான பாதையில் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சிறந்த கணவன் ராமர் சீதையின் மீது ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். வனவாசத்திற்கு செல்லும் போது சீதை தன்னுடன் வர விரும்பினார். வனவாச வாழ்க்கையின் சிரமங்களை எடுத்து கூறி ராமர் முதலில் அவரை தடுக்க முயன்றார். ஆனால் சீதை தனது முடிவில் உறுதியாக இருந்த பொழுது இருவரும் ஒன்றாக வனத்திற்கு சென்றனர். இது திருமண வாழ்க்கையில் அன்பு புரிதல் மற்றும் ஒருவருக்கொருவர்

0: துணையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. சிறந்த சகோதரர் ராமரின் சகோதர அன்பும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணனின் ராமருடன் வனவாசம் செல்ல முடிவு செய்தார். 14 ஆண்கள் காட்டில் சகோதரனுடன் இருந்து அவருக்கு துணையாக இருந்தார். அதேபோல் பரதனும் ராமரின் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். ராமர் அயோத்திக்கு திரும்பும் வரை பரதன் அரசன சிம்மாசனத்தில் அமராமல் ராமரின் பாதுகைகளை வைத்து ஆட்சி செய்ததாக இராமாயணம் கூறுகிறது. இதன் மூலம் சகோதரர்களிடையேயான அன்பு, தியாகம் மற்றும் பரஸ்பர மரியாதை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் அறியலாம். ராமரும் அனுமானும் ராமரின் வாழ்க்கையில் அனுமானின் பங்கு மிகச்சிறந்து சிறப்பு வாய்ந்ததானது. அனுமான் ராமரிடம் காட்டிய பக்தி, விசுவாசம் மற்றும் சேவை உணர்வு நமக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக விளங்குகிறது. ராமரும் அனுமானை வெறும் ஒரு சேவகராக பார்க்கவில்லை. அவரது திறமை, உண்மை, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை மதித்தார். இதிலிருந்து ஒரு நல்ல தலைவரின் பண்பையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல தலைவர் தன்னை சுற்றியுள்ளவர்களை திறமையை மதித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ராமர் ராவணனை வென்றது வெறும் ஒரு பெயரில் பெற்ற வெற்றியாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. அது தர்மம் அதர்மத்தின் மீது பெற்ற வெற்றி என்ற அடையாளமாக கருதப்படுகிறது. ராவணன் மிகுந்த அறிவும் வலியும் ஆற்றலும் கொண்டவன். ஆனால் அவனுடைய அகங்காரமும் தவறான செயல்களும் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகின. இதன் மூலம் நாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை பெறுகிறோம். அறிவு அதிகாரமும் மட்டும் போதாது, அவற்றை நல்ல வழியில் பயன்படுத்தவும் பண்பும் வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் ராமரின் முக்கியத்துவம். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்கிறது, மனிதர்களின் வாழ்க்கை வசதியாகிறது. ஆனால் நேர்மை, பொறுமை, குடும்ப பாசம், பொறுப்பு, கடமை உணர்வு போன்ற மனித பண்புகள் எப்போதும் முக்கியமானவையே. மாணவர்கள் ராமரிடம் இருந்து ஒழுக்கத்தையும், பெற்றோரை மதிப்பதையும், ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவதையும், கடின உழைப்பினையும் கற்றுக்கொள்ளலாம். இளைஞர்கள் ராமரிடம் இருந்து தன்னம்பிக்கை, பொறுப்பு மற்றும் தலைமையை பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள் ராமரின் வாழ்க்கையில் இருந்து குடும்ப அன்பையும் தியாகத்தையும் கற்றுக்கொள்ளலாம். தலைவர்கள் ராமனிடம் இருந்து நேர்மையான ஆட்சியை மற்றும் மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி பண்பு கற்றுக்கொள்ளலாம். நிறைவு உரை. அன்புடையவர்களே, ஸ்ரீராமரின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. சரியான பாதை எப்போதும் எளிதானதாக இருப்பது, ஆனால் சரியான பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றி. ராமர் அரண்மனையில் இருந்தபோது தர்மனை பின்பற்றினார். காட்டில் இருந்தபோதும் தர்மத்தை பின்பற்றினார். போர்க்களத்தில் தர்மனை பின்பற்றினார். அதனால்தான் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களின் மனதில் வாழ்கிறார். ராமர் நமக்கு கற்றதும் முக்கியமான பண்புகளை நாம் நம் வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டும். தர்மத்தை கடைபிடிப்போம், நேர்மையாக வாழ்வோம், நமது கடமையை செய்வோம், பெற்றோரை மதிப்போம், மற்றவர்களுக்கு உதவுவோம், அரங்கத்தை தவிர்ப்போம், நன்மையை பாதையில் நடப்போம். இறுதியாக ராமரின் வாழ்க்கையை பின்பற்றுவது என்பது அவரை பற்றி பேசுவதில் மட்டுமில்லை, அவர் காட்டிய தர்மம், அன்பு, நேர்மை, தியாகம் மற்றும் கடமை உணர்வை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் தான் உள்ளது. தர்மம் வெல்லும், அதர்மம் அழியும், நன்மை என்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: நம்முடைய இன்றைய திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் உரையை ஆற்றுபவர் ரிஷ்வோ சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வருகின்ற ஐயா அஸ்வின்குமார் அவர்கள். அவருக்கு என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவிந்தன் திருவிழாவை பற்றி பேசும் பொழுது ஆயர் பாடி மாளிகையில் என்னும் பாடலை கேட்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நீங்கள் ஆயர்பாடி மாளிகை என்னும் பாடலை கேட்கலாம்.

அன்பு மக்களே, உங்களுக்கு தெரியும்படி இப்பொழுது நாங்கள் கோவிந்தன் புரத்தாசி மாதத்தில் இருக்கின்றோம். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக சிறப்பு பாடல்களை அளித்து இருக்கின்றோம். நாளைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நம்முடைய கோவிந்தன் திருவிழா 2வது சனிக்கிழமை

கோவிந்தன் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும் திருக்கோவில்கள், அதாவது சனிக்கிழமை மாலையில் வழிபாடு தொடங்கி மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இடம்பெறும் கோவில்கள். கோவிந்தன் திருவிழா செலிப்ரேட்டட் ஆன் சாட்டர்டே 26 செப்டம்பர் ஃப்ரம் ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் டில் சண்டே மார்னிங் ஃபுல் நைட் ப்ரேயர். ஸ்டன்லே ரோசில் கிருஷ்ணன் மிஸ்ட்ரி தமிழ் கழகம், இபன் மாரியம்மன் திரு கோவில், காஃபுகோஃபெனிக்ஸ் ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்கம், அயுதா வக்வா அயுதா ராமர் திருக்கோவில் மற்றும் அயுதா தமிழ் அயுதா தமிழ் கழகம், காக்காவால் கியூபிப் மகா சிவ சுப்பிரமணியர் சங்கம், ஒக்குலே ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில், வலி டு பிரத் போல்வி மாரியம்மன் திருக்கோவில், கிராண்ட் ரிவர் நோஃப் வஸ் சேக்கிரார் முத்தமிழ் கூட்டம், வலி டு பிரத் கரோலாலு திரௌபதி அம்மன் திருக்கோவில், குயிங் விக்டோரியா ஃபிளாக் பால சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில், ஜெபேயா ஹொஸ்பெல் ஹிந்து தமிழ் ஜன சங்கம், சாச்சிபேயா மகாலட்சுமி திருக்கோவில், புவாலோ மைபூ ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் திருக்கோவில், லிஸ்கல்யே மாரியம்மன் கோவில் மேகனான சங்கம், மாதபா சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில், சாத்துபன் தமிழ் சங்கம், தெராசின் சுகஸ்தேத் சுல்யாக் தெராசின் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் ஷமுனி ஷுமெக்ரெனியே மாரியம்மன் கோவில் தமிழ் சங்கம். இத்தனை கோவில்களில் கோவிந்தன் திருவிழா நாளைக்கு சனிக்கிழமை மாலையில் சிறப்பு வழிபாடு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இடம்பெறும். இனி நள்ளிரவு வரை டில் மிட் நைட் இடம்பெறும் கோவில்கள். மோகோஷ் புபசன் முருகக்கடவுள் முன்னேற்ற கழகம், கத்ரோபோன் சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில், பாபு மாரியம்மன் திருக்கோவில், பேட்டு வக்வா ரோன்யோ மாரியம்மன் திருக்கோவில், கத்காரோ ஒக்குலே மாரியம்மன் திருக்கோவில், மோந்தசேர் அல்மா சாம்பியா மாரியம்மன் கோவில் ஒற்றுமை சங்கம், மோசெல்மா சாந்தாந்திரே தமிழ் இறைவன் கோவில் கழகம், இல்டாம் புதோதோ தமிழ் கழகம், சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில், கிராங்குப் மாரியம்மன் திருக்கோவில், கொக்கம்பூர் ரிவியர் ஜிராம்பா மகாமாரியம்மன் திருக்கோவில், யூனிட்டே காந்துமாஸ் ஃபிளக் மாரியம்மன் திருக்கோவில், புனக்கை மாரியம்மன் திருக்கோவில், பிளன் டு ரோஷ் பொஸ் டு ஃபிளாக் சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில், க்ளூனி சிங்கமாக காளியம்மன் திருக்கோவில், மாதால்பேயா ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில். இத்தனை கோவில்களிலும் இத்தனை சங்கங்களிலும் நாளைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை இடம்பெறும். அடுத்த பாடல் பி சுஷிலா குரத்தில் கோகுலத்தில் பசுக்கமெல்லாம். இந்த பாடலை சிறப்பாக நாங்கள் மாமே அருளன் அத்தேழிலி பாதினி தேனருவி மற்றும் அம்மாய் கமலாதேவி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மணி சரியாக 7:30 ஆகிறது.

அன்பு மக்களே, நாங்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நாங்கள் திருமாலுக்காக கண்ணனுக்காக சிறப்பு வழிபாடு செய்து வந்துள்ளோம். இந்த வழக்கம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முன்னோர் இங்கே மொரீஷியஸுக்கு வந்து கொண்டு வந்தார்கள். மேலும் இந்த கோவிந்தன் திருவிழா முந்திய காலத்தில் நம்முடைய முன்னோர் வந்து இந்த வழிபாட்டை வீட்டில் மட்டும் கொண்டாடி இருப்பார்கள். வீட்டில் அறுசுவை உணவு தயாரித்து மற்றும் படையல் போட்டு அவர்களுக்குள் தமிழர்களுக்குள் இந்த வழிபாட்டை, இந்த கோவிந்தன் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வந்தார்கள். மேலும் போக போக இந்த வழிபாடு, இந்த கோவிந்தன் திருவிழா நாங்கள் கோவில்களிலும் கொண்டாடி இருக்கின்றோம். அடுத்த பாடல் பம்பை சரதா குரலில் தேனிருக்கும் இடத்தில். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக

Rivière du Rempart ஊரை சேர்ந்த அம்மா மனுன் பெருமாள், பேரன் மார்கள் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை மற்றும் தியானா, சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா பாட்டி தங்கச்சி சுபமா, தம்பி தங்கை மார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் மாலினி வனிசா வசந்தா ரூபி மற்றும் கோவில் திருத்தொண்டர் திருப்பெருமாள் சுப்ராய்டு தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இதோ அடுத்த பாடல்.

ஸ்டன்லே ரோசிலிருந்து இன்று வருணா முனப்பன் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் நாதனம், மகள் தெய்வானே, ரேவாஷினி அம்மா ஃபிடு, அப்பா கௌசம், அத்தை சரோஜா மமேராஜன், தரிணி, வருஷா, அனைத்து முனப்பன் மற்றும் சுப்ராயன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் மூத்தாயிலோங்கிலிருந்து பத்மினி குலன் தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகன் ரிசன், மருமகள் செல்வினா, ரிசா மற்றும் கணவன் கிருஷ்ணன், அனைத்து குலன் மற்றும் படையாச்சி குடும்பம் அவ் மூத்தாயிலோங் அவருக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். கிராம்பெல்லிலிருந்து ஜேசன் வீரப்ப பிள்ளை தமது பிறந்த நாளை முனித்த மமாலா மற்றும் அப்பா விஜு, சகோதரி ஜென்சி, சாமி, டெலியா, அனைத்து வீரப்ப பிள்ளை குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இங்கிலாந்திலிருந்து வனிசன் உபது தமது பிறந்த நாளை முனித்து மனைவி எல்வினா, மகன் யுவான், ஷமுனியிலிருந்து அம்மா நாயகி, அப்பா தம்பி அருளன், அனி யஜ்னா, யுவான், அத்தை கம்லா, மாமே ஜீவா, அன்னி பிரிசிலா, அழகன், அனைத்து மாமன்மார்கள் சார்பிலும் சின்னம்மார்கள் சார்பிலும் உபது குடும்பம் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. குவான் டெலிரத்து கேபி ப்ரோத் அங்கிலிருந்து ஸ்டீவன் ராசன் தமது பிறந்த நாளை முனித்து அம்மா மத்வி, அப்பா வீரன், ரயன், மாலினி, வாணி, தனிகன், குவான், குலினா, செல்வினா, கிருஷ்ணன், கவின், ஷமிலா, சவிதா, கோவிந்தா, ஜினன், ஜோஷ்னி, அழகன், அழகி, ஓவன், பல்லவி, அக்காவாதி, மாலினி, அனைத்து ராசன் குடும்பம், மருதன் குடும்பம் மற்றும் வக்வல் இருந்தம்மா வினுதா ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மாடுமைக்கும் கண்ணே என்னும் பாடலை சிறப்பாக மொரீசியசு தமிழ் மையத்தைச் சேர்ந்த வெனிஷா கப்பன், வித்வான் மயவன் மர்தன், வித்வான் ராஜேஷ் மருதை, அத்தே வள்ளி மற்றும் தமிழ் கூட்டிணைப்பைச் சேர்ந்த விஷாகம் மதினி, தமிழ் பேசுவோர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சரஸ்வதி உங்களுக்காக இதோ அடுத்த பாடல்.

புனகையிலிருந்து அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அக்கா தேவன்றி, அக்கா மல்லிகை, அக்கா நீலா, அக்கா ராஜன்றி, வள்ளி, அத்தான், சீனிவாசன், குமார், மெவின், கலைவாணி, மெலினா, அருஷி, அருவி, சிவகன், குயின்சாமி, ஜெயா, மனிதா, தவினா, கவினை, அரசி, மயிலன், அனைத்து முத்துப்பரியன், சுப்ராயன் மற்றும் நல்ல தம்பி குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். மேபாகிலிருந்து அம்மா

பத்மினி வீரசாமி, மாலினி, விதாசன், ஸ்வீதி, அனாயிஸ், ஸ்டீவன் உங்களுக்காகவும் அடுத்த பாடலை அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குகமாதலிலிருந்து கஷினா ரகுபா தமது பிறந்த நாளை முனித்து அம்மா வெரினா, பவிஷால், வனிங்கா, அம்மாய் மனுன், தத்தவசன், மமே அலன், அத்தே கீரவாணி, எதன், அனைத்து தன்றாயன் குடும்பம், ரகுபா குடும்பம் மற்றும் அம்மா வினுதா, அம்மாய் வினுதா சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதை பாடலை நாங்கள் சிறப்பாக பத்மினி, வினுதா, ஃபி, வசன், ஜீவ், லோனா, வனா, ஜோய்வன், ஜென்சன், லியானா, குப்பன், வேதா, ராஜினி, சின்ய செட்டி மற்றும் அரசன், மோகோஷ் கோவில் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் அம்மா உமா கங்காது ஆஃப் பெஜ்தோம்பு அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். அடுத்த பாடலை கேட்கின்றவர் வலிது பத்திலிருந்து அம்மா லுங்கம்பாள் பொன்னுசாமி ஐயா வாசன் அண்ணாமலை குரலில் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ கேளுங்கள்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய திருமால் திருவருள் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாடலோடு நிறைவு பெற உள்ளது. நாங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம். நாளைக்கு கோவிந்தன் திருவிழாவின் போது அனைவருக்கும் திருமாலுடைய திருவருள் பெருகட்டும் என வாழ்த்துகின்றோம். உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும். நாளைய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சிறப்பாக அமையும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.